0: தப்பே கூதான் நவி பாலைச்சு
1: கூத்தான் பிள்ளை ஜாண்டே நான் சங்கிச்சமத்தமோ.